0: மெகன் தாஹுவா. ஆவாஸ் கி டோர் சே பந்தா ஹுவா.
1: GFM 88 நெட்வொர்க் சிந்த் கி ஆவாஸ்.
2: ஹம் சிந்த் மே ரஹ்னே வாலே சிந்தி மெஹ்மான் நவாஸே ஹே சாரே.
3: மாத்லி கே ஹோ தோ ஆவாஸ் பி மாத்லி கி ஹே.
1: சுன்தே ரஹோ GFM 90.4.